0: அவனுவே சிக்கு ரவான் ரவானுச்சு எல்லாருக்கு குர்குரு இக்கி வச்சுமே குர்குரு ஏன்ச்சி குர்குரு ஆச்சா சே குர்குரு ஆமே ஏ காசு வந்துச்சு பாஸ் வர சொல்ல லைகாவசம் வந்துச்சு பயத்துக்கு தூ பூ சரைக்கு அந்தினேச்சு மேக்கு தூ சரைக்கு அந்தினேச்சு
1: پانا بدے سو خواہ غزل لکھوی کتاب یا دوم دے دمر گران